0: This is Ragam 24/7 DH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு, பாபநாசம் டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சித்தி விநாயகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, சண்முக பிரியாராகம், ரூப்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு. பாபநாசம் டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம். நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வாகதீஸ்வரி ராகம் ஆதி தாளம்.

0: வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கேஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH, anytime Indian music. You are listening to a Dilruba recital by Angamali Shri KJ Jos. He is accompanied by Shri TV Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Ini ennalu urake Tyagarajar kirtane Subapanthu varali ragam Misra Chaputalam. Listen now to Ennalu Urake, Saint Tyagaraja's composition in Rag Subapanthu Varali, set to Misra Chaputal.

நேயர்கள் இதுவரை கேட்டது அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஜஸ்ட் ஹர்ட் தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He was accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.

0: ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது அரங்கி சினிமாவில் வரலட்சுமி அனந்தகுமார் அவர்கள் பாடுகிறார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் பை ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கணநாயகம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் பூர்ண ஷட்ஜம் ஆதி தாளம்.

வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கடைக்கண் நோக்கி என தொடங்கும் பாபநாசன் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்கள் பாடினார்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Raga 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மதுரை டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ டி என் சேஷகோபாலன். ஹீ இஸ் அகம்பனிட் பை ஸ்ரீ என் சி மாதவ் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ பி ஹரிகுமார் ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் சதானந்த தாண்டவம், அச்சுததாசர் சாகித்யம், பகுதாரி ராகம், ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் சதானந்த தாண்டவம், கம்போஸ்ட் பை அச்சுததாசர் இன் ராக் பகுதாரி செட்டு தாள் ஆதி.

இனி கைவண்ணம் அங்கு கண்டேன் கம்பராமாயணப் பாடல் பந்துவராளி ராகம் ரூபகதாளம் லிசன் நவ் டு கைவண்ணம் அங்கு கண்டேன் அ சாங் ஃப்ரம் கம்பராமாயணம் கம்போஸ்ட் இன் ராக் பந்துவராளி செட்டுதாள் ரூபக்

இனி அந்தரங்க பக்தி கோட்டீஸ்வர ஐயர் பாடல் ஷட்விதமாகினி ராகம் ஆதிதாளம். அந்தரங்க பக்தி கம்போஸ்ட் பை கோட்டீஸ்வர ஐயர் இன் ராக் ஷட்விதமாகினி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு. என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Madurai Shri T. N. Seshagopalan. He is accompanied by Shri N. C. Madhav on the violin and Shri B. Harikumar on the mridangam. நிகழ்ச்சியில் நிறைவாக விளைவினை வென்று அறியும் விருத்தம், தொடர்ந்து நின்னோடும் கம்பராமாயணப் பாடல், ரீதிகவுளை ராகம், ஆதிதாளம். The concert concludes with விளைவினை வென்று அறியும் விருத்தம், followed by நின்னோடும், a song from கம்பராமாயணம், composed in ராக் ரீதிகவுளை, செற்றுத்தாள், ஆதி.

கவிக்கு என்ற என்னையும் கவித்தி என்ற வீடணல் இளையவர்க்கு அளித்த மோலி என்னையும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு. என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Madurai Shri T. N. Seshagopalan. He was accompanied by Shri N. C. Madhav on the violin and Shri B. Harikumar on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.